0: ஹாய் ஹலோ நமஸ்தே வணக்கம். வெல்கம் டு மிட்ஸ் கம்யூனிட்டி ரேடியோ 90.8. டுடே ஐ எம் கோயிங் டு ஷே யூ அபவுட் வேர்ல்ட் டூரிசம் டே. ஜாயின் அஸ் ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட் ஆஃப் டிராவல் அண்ட் டூரிசம். வேர்ல்ட் டூரிசம் டே இஸ் கமோமரேட்டட் ஆன்வலி ஆன் 27 செப்டம்பர் டு ஃபோஸ்டர் அவேர்னஸ் அமாங் த இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூரிசம் அண்ட் இட்ஸ் சோஷியல், கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக்கல் வேல்யூ. Tourism can contribute to the SDGs through quality tourism training, which invests in education and skills. By investing in sustainable infrastructure and accelerating green transformation, including opportunities to decarbonize the sector and promote climate resilient infrastructure, and through the investing in innovation technology and entrepreneurship that can upskill tourism workforce. The tourism organization UNWTO designated the day in September 1979 with the commemoration to commence in 1980. This date commemorates the anniversary of the adoption of the UNWTO statutes on 27 September 1970. To receive SDG event notices, news and analyses in your inbox. To share information about your organization activities related to this event to our peer-to-peer biodiversity and SDG lists. Tourism and peace. Tourism brings people together. On this World Tourism Day, we reflect on the profound connection between tourism and peace. Sustainable tourism can transform communities, creating jobs, fostering inclusion, and strengthening local economies. By valuing and preserving cultural and natural heritage, it can help reduce tensions and nurture peaceful coexistence. Tourism can also promote economic interdependence between neighbors, encouraging cooperation and peaceful development. At the same time, tourism broadens horizons. Even traveler can be an ambassador, engaging respectfully with local populations, recognizing our diversity and shared humanity, and the values that unite us all. As we celebrate tourism, let us travel responsibly, build bridges, and promote mutual respect among cultures and nations. Together, we can harness the power of tourism to advance peace and prosperity of all. Thank you.
1: మిట్స్ 90.8 కమ్యూనిటీ రేడియో వింటూనే ఉండండి, విజ్ఞానం, వినోదం, సమాజ వికాసం కోసం.